சம்பளருமே தளரங்கரை கரே கிட்ட போஜரக்கரே அவனு பருஞ்சமுதச்சோருக்கரே.